0: ஆர் மே பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரா மே பாச்சோ
0: பிமாரா மே பாச்சோ
2: இவான்லாம் யூ பீடோ டெல் ஆ லோகா காமு பேனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ
3: தி ப்ரோசி பிட்ஸ் Don Millions Entertainment, I'm off in the connect. I'm a miss boy track, nigga.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரே மேப்பாச்சோ
0: பிமாரே மேப்பாச்சோ
2: யுவான்லாம் யுபிரோ டெலா ஆ இரோகா காலு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.